அஜி கொலு ஜெயிச்சேன்னா நான் மூக்கி மேட்டா பேதற்கடியவே ஆர்த்தா வலாகவா ஓ குதாயா அஜி கொல சாபர் ஷாக்கா நான் ஒஸ் டேம் சரஹந்தனாய் தா ஷா லஷ்கி தர் தலகவ ஹா மஹா தூ ஜன ஹசக்க ந ஹபக கே ஹா மஹா பியோ பியா ஜெயிச்சே மு ப ஹபர தேர ஷோ கதர்மன அவர் தின் கே அஜி கொல வலா உமானி கனா